லாங்கரோய் கிளி ஜூல பூச்சிதான் சந்தோஷி பிறவி தா ஜூல பூச்சிதான் காங்கோலேரி தாம் தாக் பிறவி நே காயா மியா துர்லேரி தாம் தானே பொந்தா காவி காங்கே தான் நிபன்